0: சங்கட ஹரண மங்கள மூரதி ராம லக்ன சீதா சுதய
1: You're listening to Global, 4EB's digital station.
2: శ్రీరామ రామ చెప్పట్లేదా?

0: கீழே தத்தரவு சத்தர கன கன சாரமயோற்பன்ற ரேகாத்வயருசிருசிஜா ஸ்விகஸ்வரதளபாஸ்வர கமலோதர கதமேதுர நவகேசர ததிபாசுர பரிபிந்திர தர கனகாம்பர கலிதாதர லலி லலிதோதர ததாலம்பஜம்ப ரிம்மணி ஸ்தம்ப கம்பீரி மதம்ப ஸ்தம்ப சமோச்சிரும்பமாணிபுதோரு கட ததாலம்ப ததாலம்ப பிருதுல கதளி முகல மதன ஜங்கால ஜங்கா ஜுகலஹா.
1: ధన్యవాదాలు.